0: கேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே பாலு
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

சாந்த குருசே அடையாளமென் அபசபுரங்கில் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.